0: ngale long hi yaru chi
1: se ge ga la ku kai la ni ji wa ma re ma zu chi zi ga mu cha zai mei da na chi jia da cu lo to ge zai da ji bu ren de le re
2: mu zhi lu qu ge cha yao bu xian de ye ni ba ji dan dao de ga ru ni de tao zhi xi
0: de ren ye ni su xi ren kan kan xian kan mei cha yi
2: ye mei de le zhao xi mu ju
3: 说麻烟呐，我听见从左拉上人就行，人家没把开门哟，你从我开的先走。